பண்ணுறோன்னா வாழ்க்கையில் ஞான் சூழ்ச்சியாக தெரியப்படி ஞான் சூழ்ச்சி பலம் மிக்க குடும்பத்தை நீ பலம் மிக்க கிடைக்கும்.